நேரம் 5:42:30. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் சித்ரா. பாடல் ஒலிக்கும் படம் வசந்தி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: FM கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் தேனிசை. நிகழ்ச்சியின் துவக்கமாக KJ யேசுதாஸ் பாடிக்கொள்ள பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்த உச்சி மாநாட்டின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியுடன் பேச்சு நடத்துகிறார்.

0: இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்து வலுப்படுத்தும் வகையில் இந்த உச்சிமாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. அத்துடன் பரஸ்பரம் நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இருதரப்பிலும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ஜப்பான் பிரதமர் சானே டாக்காய்ச்சிக்கும் உடனான பேச்சுக்களை தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக ஜப்பான் பிரதமர் நேற்று மாலை புதுதில்லி வந்தடைந்தார். இதற்கிடையே ஜப்பான் பிரதமருடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த சந்திப்பு இந்தியா ஜப்பான் மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். தங்களுடைய கூட்டு முயற்சிகள் மூலம் இந்தியாவும் ஜப்பானும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாற்பட்டும் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே டாக்காய்ச்சி முதன்முறையாக இந்தியாவில் பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ராஜ்குமார் வலியுறுத்தினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டை www.dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சேலத்தைச் சேர்ந்த வீரர் ஹர்ஷித்துக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற அவர் இந்த சாதனையை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இத்திட்டத்தின் கீழ் கிராமப் பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த தாமோதரன் மணிமேகலை தம்பதியின் மகன் ஹர்ஷித் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் கடந்த 2 வருடங்களாக பயிற்சி பெற்று வருகிறார். தேசிய அளவிலான போட்டிகளில் தொடர்ச்சியாக பதக்கங்களை குவித்து வரும் ஹர்ஷித் சீனாவில் நடைபெற்ற ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். இதில் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கமும் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்று வீரர் ஹர்ஷித் சாதனை படைத்துள்ளார். இந்திய ஜிம்னாஸ்டிக் வரலாற்றில் ஆசிய சாம்பியன்ஷிப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சாதனை படைத்த பின்னர் சேலம் திரும்பிய ஹர்ஷித்துக்கு பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்பதே தனது இலக்கு என்கிறார் தங்க மகன் ஹர்ஷித்.
2: ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் சட்டத்துறை செயலாளர் திரு என்.ஆர். இளங்கோ, தாவேக அரசின் மீதான அதிருப்தி, அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை மறைத்து திசை திருப்பவே தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவருக்கு திமுகவினர் பணம் கொடுக்க முன்வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறினார். இந்த வழக்கு அரசியல் காரணங்களுக்காக தொடரப்பட்ட வழக்கு என்றும், இது தவறான குற்றச்சாட்டு என்பதை திமுக நிரூபிக்கும் என்றும் திரு என்.ஆர். இளங்கோ தெரிவித்தார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல்

0: 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2295 அதிகரித்துள்ளது. இந்தியா மலேசியா இடையே இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிழக்கு சிங்பூம் மாவட்டத்தில் 4 மலேரியா பாதிப்பால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளது. இணையம் வாயிலாக 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக ராஜ்கோட்டைச் சேர்ந்த ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. நாட்டின் பல்வேறு இடங்களில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையில் 9 கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தை ஒட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயல் காவல் நிலையத்தில் லஞ்சம் பெற்ற காவல்துறையினர் 2 லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மாவட்ட மாதாந்திர கல்விசார் ஆய்வுக் கூட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மாலதி ஹெலன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 7 இழப்பிற்கு 189 எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 68 எடுத்தார். பின்னர் இங்கிலாந்து அணி ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு மழை தொடர்ந்து பெய்ததன் காரணமாக போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. 5 கொண்ட இந்த தொடரின் 2 ஆட்டம் நாளை மறுநாள் மான்செஸ்டரில் நடைபெறவுள்ளது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா 7 எதிரான 2 மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 7 125 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 வெற்றி பெற்றுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-14 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டானோவாவை வென்றார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 6 தொடங்குகிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணையும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும் பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாச்சிகா ரிஜா ஜா. அத வார்த்தாஹ. प्रधानमंत्री नरेन्द्र मोदी अद्य नवदिल्ल्यां स्वीय समकक्षया सानेताकाई चेत्यनया सह वार्षिक शिखर सम्मेलन स्तरीयां वार्तां करिष्यति. शिखर सम्मेलनमिदं उभाभ्यां पक्षाभ्यां द्वैपाक्षिक सहयोगं समीक्षितुं सुदृढीकर्तुं सहैव पारस्परिक हिताय क्षेत्रीय वैश्विक विषयेषु विचाराणां आदान प्रदानं कर्तुं अवसरं प्रदास्यति. द्वयोः प्रधानमन्त्रिणोः मध्ये संवादानन्तरं नैकेषां सन्धिपत्राणाम् आदानप्रदानं भविष्यति. जापानस्य प्रधानमन्त्री भारतस्य 3-दिवसीययात्रायै ह्यः सायं नवदिल्ल्यां सम्प्राप्ता. பிரதானமந்திரி தாகாயிஜி இத்தியஸ்யாஹ இயம் பாரதஸ்ய பிரதமா ஆதிகாரிக யாத்ரா.

காலை 7:25 திரை இசை, 7:30 ஆர்ட் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, யூபி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை கேட்கலாம். சேத்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, பி மதுசூதன ராவ் அவர்களின் உரை. நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். பூர்ண பிரக்ன ராவ் அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், கொனேரி ராஜபுரம் வி வரதராஜன் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 முதல் 4:00 வரை திரைகானம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை, ராதா பார்த்தசாரதி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், சேஃப்டி சேவ்ஸ் லைவ்ஸ், குவீன் மோனாலிசா வழங்கும் உரை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஹேதான்ஷிகா, மியூசிக்கல் டேலண்ட் ஸ்ரீரஞ்சனி வழங்கும் வீணை இசை, சயின்ஸ் இன் த ஏஜ் ஆஃப் ஏஐ அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஐரா தூபே வழங்கும் உரை. 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரைகானம். 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: உனக்கு தெரியுமா அப்படி என்ன கிரகம்?
1: அதுதான் பூமி.
0: அட விளையாடாத, பூமினா அழகா பசுமையா வாழ அருமையான இடம்னு கேள்விப்பட்டிருக்கனே. ஆனா இது வறண்டு போய் அறவமே இல்லாம இருக்கே.
1: மனிதர்கள் மரங்களை மறந்ததோட விளைவுதான் இது.
0: அப்போ நம்ம ஸ்பேஸ்ஷிப் போய் இறங்கின உடனே நம்ம கிரகம் முழுக்க மரங்களை நட்டு காப்பாத்திடலாம்.

0: கடின உழைப்பு வெற்றிக்கு காரணமாக இருந்தாலும் பெற்றோரின் தியாகங்கள், ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள், சமூகத்தின் ஆதரவு ஆகியவை வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனால் மாணவர்கள் சமூகத்திற்கு கடமையாற்றும் பொறுப்பு உள்ளதாக அவர் கூறினார். ஆந்திரப்பிரதேச மத்திய பல்கலைக்கழகம் திறன் மேம்பாட்டு மையமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் சிறந்த பங்களிப்பை பல்கலைக்கழகம் வழங்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். தில்லியில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பது குறித்த உயர்நிலைக் குழு கூட்டம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தலைமையில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், நோய் பரவல் அதிகரிப்பை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். டெங்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் குடியிருப்போர் நல சங்கங்களை அரசு ஈடுபடுத்த வேண்டும் என்று திரு J.P. Nadda கேட்டுக் கொண்டார். புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. ஜம்முவில் பகவதி நகர் முகாமிலிருந்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா இன்று காலை முதல் குழுவின் யாத்திரையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஷ்மீரின் இரட்டை பாதைகளில் 57 நாட்கள் நடைபெறும் யாத்திரை நாளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28 நிறைவடைகிறது. இந்த யாத்திரையில் பங்கேற்றுள்ளவர்களுக்கு பல அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அமர்நாத் யாத்திரை தொடங்குவதற்கு முன்பாகவே சுமார் 400,000 பேர் பதிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய தரப்பு பாதுகாப்பு அமைச்சக இணைச் செயலாளர் திரு அமிதாப் பிரசாந்தும் மலேசிய தரப்பில் ராணுவ துணை தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் முகமது பின் அப்துல் ரஹ்மானும் கூட்டாக தலைமை தாங்கினர். இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பின் முழு அம்சங்கள் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான பரிமாற்றங்கள், இருதரப்பு பயிற்சிகள், திறன் மேம்பாடு, கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களைத் தவிர கேரளத்தின் பிற மாவட்டங்களில் மழையின் தாக்கம் குறையும் என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது இணையவழி மோசடி வழக்கில் ஹரியானாவைச் சேர்ந்த ஒருவரை ராஜ்கோட் CBI அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். முதியவர் ஒருவரிடமிருந்து 25 லட்சம் ரூபாயை அனுப்புமாறு கட்டாயப்படுத்தி டிஜிட்டல் கைது அச்சுறுத்தல் விடுத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து போலி முதலீட்டு திட்டங்கள், ஆள்மாறாட்ட அழைப்புகள், டிஜிட்டல் கைது மோசடிகள் உள்ளிட்ட இணையவழி மோசடிகளுக்கு எதிராக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு CBI வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையின்போது 9 கிலோ கடத்தல் தங்கமும் 8.5 கோடி ரூபாய் வெளிநாட்டு கரன்சியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம், பீகார், தில்லி ஆகிய இடங்களில் 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில் தில்லியில் சட்டவிரோதமாக தங்க உருக்காலை செயல்படுவதாகவும் கண்டறியப்பட்டது. பெங்களூரு விமான நிலையத்தில் சுமார் 2 கிலோ தங்கம் வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரது இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 42 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் தெரிவித்தனர். அருணாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு கிரண் ரிஜிஜூ, அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆகியோர்

பார்வையிட்டனர். பாதிப்பு குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்த விரிவான அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இட்டா நகரில் நேற்று நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துரிதமாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறும் தேவையான உதவிகளை வழங்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தோஹாவில் நேற்று நிறைவடைந்தது. ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அலி தமேனியின் இறுதிச் சடங்குகள் இம்மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற பிறகு அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெறும் என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ், அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறினார். வெனிசுலா நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,295 அதிகரித்துள்ளது. 11,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் சுமார் 13,000 பேர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிபர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்க பாதிப்பு காரணமாக வெனிசுலாவில் 7 துக்கம் அனுசரிக்கப்படும் என்று வெனிசுலா அதிபர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜிலன்ஸ்கி, ஒரே வாரத்தில் 2வது முறையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் பென்சா பகுதியில் ஏவுகணை பாகங்களை தயாரிக்கும் ஆலையையும் உக்ரைன் ராணுவம் தாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த தாக்குதல்களை ரஷ்ய அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. ரஷ்ய வான் எல்லையில் பறந்த உக்ரைன் நாட்டிற்கு சொந்தமான 179 ட்ரோன்களை தங்கள் நாட்டு ராணுவம் தாக்கி அழித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும், பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்யா ஹேமந்த் 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டீஷாவை வென்றார். மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆகர்ஷி காஷ்யப் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டானோவாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

நேரம் 7:25. புத்தம் புது காலை. இன்று எஃப்எம் கோல்டு இனிய திரை இசை பாடல் ஒன்று கேட்கலாம். பராசக்தி திரைப்படத்திற்காக ஷான் ரோல்டன் தி பாடியுள்ள பாடல்.

0: திரைசை பாடல் கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியேவும் கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆட்சவேரி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: online applications are invited from unmarried men and women candidates for grant of short service commission in executive, education and technical branch. Last date for submission of online application is 27 July 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar.
1: எஃப்எம் கோல்ட் வழங்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக ஆதித்யா ஆர்கே அலெக்சாண்ட்ரா ஜாய் பாடியுள்ள பாடல்

0: திரைகானத்தில் தொடர்ந்து பாடல்கள் கேட்கும் முன்,
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்திராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ மை ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
2: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கீ பஹச்சான் ஹை பாரதிய சேனா. ஜல் தல் ககன் கீ ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா. ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா. பாரத் கா கௌரவ ஹை, சுவாபிமான் ஹை பாரதிய சேனா.

திரைக்கானத்தில் தொடர்ந்து பைசன் காலமாடன் திரைப்படத்திற்காக வி எம் மகாலிங்கம் பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 8:45.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: தாது உப்புக்கள், கறவை மாடுகளுக்கு தீவனப் பொருட்கள், உலர் தீவனம், இந்த மாதிரி தீவனங்கள் மூலமா தான் கால்நடைகளுக்கு தேவையான தாது உப்புகள் கிடைக்கிறது. தாது உப்பு குறைபாடுனால கறவை மாடுகள் சினை பருவ அறிகுறிகளை காட்டுறதும் சினை ஆகிறதும் தள்ளி போகும். வருடத்திற்கு ஒரு கன்று அப்படிங்கிறது எடுக்க முடியாது. பனையினுடைய பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும்.
2: வட்டாரத்திற்கு ஏற்ற தாது உப்பு கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடுகள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ. ரூபாநந்தினி அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நிகழ்ச்சியை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் கேட்கலாம். திரைக்காலத்தில் தொடர்ந்து வித்லவ் திரைப்படத்திற்காக ஆதித்யா ஆர்கே பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: நேர்கள் மனம்வருடைய பாடல்களுடன் ஒலித்தது திரைகானம். மீண்டும் இனிய திரைசை பாடல்களுடன் இணையலாம் 10:30 சுகமான ராகங்களில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. யுபி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சீரா. தேவதேவ கலையாமிதே. மாயாமாளவ கவுட ராகம் ரூபகத்தாளத்தில் அமைந்த சுவாதி திருநாள் கீர்த்தனை.

நேரம் 9:32:10. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் யுபி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மேண்டலின் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஷீர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சீரா, தொடர்ந்து எவரூரா என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் மோகனும் மிஸ்டர் சாப்பு தாளம்

ராகம் மோகனத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையை கேட்டோம். நிறைவாக ஜெகஜனனி கணம் கிருஷ்ணய்யர் பாடல், ரதிபதி பிரியா ராகம் ஆதிதாளம்.

0: இதுவரை அரங்கிசையில் யு பி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மேடலின் இசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சீரா.
1: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
2: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: ஆகாஷவாணி நேரம் 10:30.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: இனிய பாடல்களுடன் இணையும் நேரம். நூறு புள்ளி ஒன்று மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கும் சுகமான ராகங்கள். உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: Online applications are invited from unmarried men and women candidates for grant of short service commission in executive, education and technical branch. Last date for submission of online application is 27 July 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar.
1: சுகமான ராகங்களில் அடுத்த பாடல் புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: தாது உப்புக்கள், கறவை மாடுகளுக்கு தீவனப் பொருட்கள், உலர் தீவனம், இந்த மாதிரி தீவனங்கள் மூலமா தான் கால்நடைகளுக்கு தேவையான தாது உப்புகள் கிடைக்கிறது. தாது உப்பு குறைபாடுனால கறவை மாடுகள் சினை பருவ அறிகுறிகளை காட்டுறதும் சினை ஆகிறதும் தள்ளி போகும். வருடத்திற்கு ஒரு கன்று அப்படிங்கிறது எடுக்க முடியாது. பண்ணையினுடைய பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும்.
2: வட்டாரத்திற்கு ஏற்ற தாது உப்பு கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடுகள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ. ரூபாநந்தினி அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நிகழ்ச்சியை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு பயன்பெறலாம். சுகுமான ராகங்களில் அடுத்த பாடல் அம்மன் கோயில் கிழக்காலே திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நேரில் ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் வழங்கும் சுகமான ராகங்கள். குங்குமச்சிமிழ் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:47 முப்பது நொடி.

இனிய பாடல்களோடு உலா வந்தது சுகமான ராகங்கள். மீண்டும் சுகமான ராகங்கள் நாளை காலை 10:30 ஒலிபரப்பாகும். நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியேவும் கேட்கலாம்.

எஃப்எம் கோல்ட் வழங்கும் திரைகானத்தின் அடுத்த பாடல் குட்டி திரைப்படத்திற்காக கே கே பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:20 நாற்பது நொடி.

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: ஆகாஷ்வாணி நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: வாழ்வின் நெறிகாட்ட வருகிறது குறளமுதம்.

0: நிழல் சூழக் கிடக்கும் நீர்நிலையின் தண்ணீர் சுவையானது என்றாலும் அது நோய் தருவதாயின் தீமையானதே ஆகும். சுற்றங்கள் நம்மை சூழக் கிடப்பது இனிமையானது என்றாலும் சுற்றத்தினர் தீயவராகும் போது அதுவும் தீமையானதே ஆகும். குறள் எண் 881, அதிகாரம் உட்பகை.
1: நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னாசையின்.
0: நிழல் சூழக் கிடக்கும் நீர்நிலையின் தண்ணீர் சுவையானது என்றாலும் அது நோய் தருவதாயின் தீமையானதே ஆகும். சுற்றங்கள் நம்மை சூழக் கிடப்பது இனிமையானது என்றாலும் சுற்றத்தினர் தீயவராகும் போது அதுவும் தீமையானதே ஆகும். குறள் எண் 881, அதிகாரம் உட்பகை.
2: வாழ்வின் நெறிகாட்டியது குறளமுதம். 100.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர். பூர்ண பிரக்னராவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், கொனேரி ராஜபுரம் வி வரதராஜன் அவர்கள் மிருதங்கம். 2:30 to 4 வரை திரைகானம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கார் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை. ராதா பார்த்தசாரதி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ். சேஃப்டி சேவ்ஸ் லைவ்ஸ். குயின் மோனாலிசா வழங்கும் உரை. மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஹேதான்ஷிகா. மியூசிக்கல் டேலண்ட் ஸ்ரீரஞ்சனி வழங்கும் வீணை இசை. சயின்ஸ் இன் த ஏஜ் ஆஃப் AI அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஐரா தூபே வழங்கும் உரை. ஏழு 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கண்ட்ரி வைட். 9:45 இன்சைட்ஸ். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 8:45 to 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 11:40 திரைகானம். 100.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி கேட்கலாம் திரைகானம். காலத்தை வென்ற நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன். வண்ணக்கிளி திரைப்படத்திற்காக SC கிருஷ்ணன் பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: Online applications are invited from unmarried men and women candidates for grant of short service commission in executive, education and technical branch. Last date for submission of online application is 27 July 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar.
1: எஃப்எம் கோல் வழங்கும் திரைகானத்தில் அடுத்த பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனை

0: களை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31st.
2: நேரம் 12:15. திரைகாணத்தின் அடுத்த பாடல் அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

நேயர்கள் நெஞ்சில் நீங்கா இடம் பெற்ற பாடல்களுடன் உலா வந்தது திரைகானம். மீண்டும் திரைகானம் 2:30.

முப்பது மணிக்கு ஒலிபரப்பாகும். நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியேவும் கேட்கலாம்.

0: 1952 స్థానంలో కొత్త ఉద్యోగుల భవిష్య నిధి పథకం 2026 అమల్లోకి వచ్చింది. రాగల 2 రోజుల్లో కర్ణాటక, గుజరాత్, కొంకణ్, గోవా, మధ్య మహారాష్ట్రల్లో భారీ నుండి అతి భారీ వర్షాలు కురుస్తాయని వాతావరణ శాఖ హెచ్చరించింది.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டக்கைச்சி இதில் பங்கேற்று விரிவான பேச்சுகளை நடத்தினர். சர்வதேச விவகாரங்கள் உள்பட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பொருட்களின் தரத்தை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மத்திய அமைச்சரவை வரலாற்று சிறப்புமிக்க முடிவினை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக மத்திய அரசு இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தில்லியின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக 6,970 கோடி ரூபாய் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அம்மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 7,145 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த திட்டம் கான்பூர் கப்ரா இடையிலான பயண நேரத்தை குறைக்க உதவிடும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான புதிய திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 1952 முதல் நடைமுறையில் இருந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கான அறிவிக்கை கடந்த மாதம் 29ஆம் தேதி வெளியிடப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிதியத்திலிருந்து பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதோடு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் மேற்குவங்க உயர்கல்வி அமைச்சர் திரு ஜெகந்நாத் சட்டோபாத்யாய் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு தீபக் பர்மன் ஆகியோருடன் நடத்திய பேச்சுகளின்போது அவர் இதனை தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் மேற்கொள்ள வேண்டிய கல்வித்துறை சீர்திருத்தங்கள் குறித்தும் அவர் இந்த பேச்சுகளின் போது எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய மின்னணு நிர்வாகம் தொடர்பான 2 நாள் மாநாடு இன்று ஜெய்ப்பூரில் நிறைவடைகிறது. பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு விழாவில் பங்கேற்று சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும்

0: குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பெங்களூரு அருகே மடப்பட்னாவில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த 8 பேரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் கூறினர். அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 13 மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 72,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமாஜி மாவட்டத்தில் மட்டும் 50,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலங்கள், வீடுகள் மற்றும் சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் அசாம் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. சேதங்கள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ள குழு ஒன்று அம்மாநிலத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் ஆந்திராவில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. திருப்பதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா கூறியுள்ளது. ஐநாவில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் இக்கருத்து தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்தை ஒடுக்க சர்வதேச ஒருங்கிணைப்பு அவசியமாகிறது என்று ஐநாவிற்கான இந்தியாவின் பிரதிநிதி திரு பி ஹரீஷ் இக்கூட்டத்தில் தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கு நிதி ஆதாரங்கள் கிடைப்பதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதேபோல் தொழில்நுட்பங்களை தீவிரவாதிகள் தவறாக பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்றும் திரு பி ஹரீஷ் தெரிவித்தார். பாகிஸ்தானில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட சைஃபுல்லா ஏரியில் சுற்றுலா பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 5-4 என்ற புள்ளிக்கணக்கில் ஜெர்மனியின் புளோரா ஜூலி லேமஸ் இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி, தோமன்குமார், பாவனா, பூஜா ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தன்வி பற்றி 21-19, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அனான் ஒகிமோட்டோவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தியான் சந்தோஷ் 21-19, 15-21, 21-15 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹோ ஐசையா சூவை வென்றார். சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 15-13, 11-4, 11-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் அப்துல்லா ஹவீஸை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கிடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலேயில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 87 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது

0: விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல் குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி நேரம் 12:50.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். மகாகவி பாரதியார் இயற்றிய பாடலை பாடியுள்ளவர் TL மகாராஜன். பாடலுக்கு இசை TR பாப்பா.

மெலிசை பாடல்கள் கேட்டீர்கள். மீண்டும் மெலிசை பாடல்களை நாளை மதியம் 12:50 கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியேவும் கேட்டு ரசிக்கலாம்.

0: 125th minute penalty to seal a dramatic 3-2 victory and extend Belgium's unbeaten run to 17 matches. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷவாணி நேரம் 1:10. 100.1 MHz FM கோல்ட் இசை மலர்.
2: பூர்ண பிரஜராவ் அவர்கள் பாடுவார். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின். கோனேரி ராஜபுரம் வி வரதராஜன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக நாரத கானலோல தியாகராஜர் கீர்த்தனை, அட்டானா ராகம், ரூபகதாளம்.

பூர்ண பிரஜராவ் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், கோனேரி ராஜபுரம் வி வரதராஜன் அவர்கள் மிருதங்கம். இதில் தொடர்வது பராத்பரா பரமேஸ்வரா, பாபநாசம் சிவன் பாடல், வாச்சஸ்பதி ராகம், ஆதித்தாளம்.

0: பூர்ண பிரஜராவ் அவர்கள்
1: பாட்டு கேட்டீர்கள்.
0: டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், கோனேரி ராஜபுரம் வி வரதராஜன் அவர்கள் மிருதங்கம்.
2: கேட்டு ரசித்தது எஃப்எம் கோல்ட் வழங்கிய இசை மலர். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஹிந்தியில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi holds annual summit level talks with his Japanese counterpart Sanae Takaichi in New Delhi. Both countries signed several agreements, including in economic

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். முதலில் வெற்றி விழா திரைப்படத்திற்காக

நேரம் 3:01. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz எஃப்எம் கோல்ட் அலைவரிசை. திரைகானம் கேட்கலாம். முதலில் நாயகன் திரைப்படத்திற்காக மனோ சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: கோபுர வாசலிலே திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.
1: I love this idiot. I love this lover.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 3:46. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை. 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து அம்மன்

0: 的谁呢？
1: நிகழ்ச்சியின் முதலாக ஒலிக்க இருப்பது காயல் படத்திற்காக கே ஜி ரஞ்சித், ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கும் பாடல்.

0: श्रोताओं, अब समय हो चला है आपसे अनुमति लेने का। इजाजत दीजिए सरफिरोजी और अभिषेक मुखोपाध्याय को परिक्रमा कार्यक्रम यहीं समाप्त करने की। नमस्कार।
1: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் ராதா பார்த்தசாரதி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்களை கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் பாலும் தெளித்தேனும் ஔவையார் விருத்தம், தொடர்ந்து நாவினால் எனத் தொடங்கும் ராமலிங்க அடிகள் அருளிய திருவருட்பா.

பச்சை மாமலை போல் மேனி. தொண்டரடி போடியாழ்வார் பாசுரம் விருத்தம் தொடர்ந்து ஆண்டாள் இயற்றிய கற்பூரம் நாருமோ.

நேரம் 5:31. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் ராதா பார்த்தசாரதி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ஆசை 4, அருணகிரிநாதர் திருப்புகழ்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ராதா பார்த்தசாரதி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்களை கேட்டோம். எஸ், சுபஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை, மீனா சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு, டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை. 6:10 விசிலேசன் டெல்லி அஞ்சல். 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10 இளைய பாரதம். அன்சங் ஹீரோ ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி குல்சாரிலால் நந்தா, கே என் பூமிகா லக்ஷ்மி வழங்கும் உரை. த சர்வோவியல் அல்காரிதம் உரை வழங்குபவர் டி டிம்பிள். கெமிஸ்ட்ரி த இன்விசிபிள் என்ஜின் ஆன் இன்னோவேஷன் பி மோகனப்ரியா வழங்கும் உரை. 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரை கானம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 கரண்ட் அஃபேர்ஸ் டெல்லி அஞ்சல். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 11:40 திரை கானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டு பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு பல துறைகளிலும் வெற்றியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு ஏற்ப ஜப்பான் அளித்து வரும் முதலீடுகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிப்பதாக அவர் கூறினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆற்றல் மிக்கதாகவும் பயனளிக்கும் வகையிலும் உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விநியோகச் சங்கிலி தொடரில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் சூழ்நிலையிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும், விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாச்சி, இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் எரிசக்தி பாதுகாப்பு மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். தாராள மற்றும் வெளிப்படையான எரிசக்தி வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி சனே தகாச்சி தெரிவித்தார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய நேதாஜியின் INA சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் உரையாற்றினார். குஜராத்தில் உள்ள நிரஞ்சன ஆற்றை இளைஞர்கள் சுத்தம் செய்ததைப் போல வைகை ஆற்றை சுத்தம் செய்யவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், இதற்காக அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேசத்திற்காக உறுதிமொழி எடுத்தது போல் நமது நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல நாம் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு KA செங்கோட்டையன், திரு மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தித் தருவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அமைச்சர், சட்டக்கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கும் மாணவர்களுக்கான அமைதியான மற்றும் தரமான கல்வி சூழலை உருவாக்கித் தருவதற்கும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மாணவர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரிய நேரத்தில் கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்புக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சமையல் எண்ணெய் இயக்கம் மற்றும் பருத்தி இயக்கம் போன்ற முக்கிய திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் நோக்கில் காய்கறி, பழம், மலர் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம

0: மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சியில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களின் கூட்டுறவு சங்க கடன்களை ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான வேலை நாட்களை ஆண்டுக்கு 200 நாட்களாக உயர்த்த வேண்டும் என்றும் நாளொன்றுக்கு 700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில், தேசிய கோமாரி நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள், ஆசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியின் தனிநபர் பிரிவில் முதல் முறையாக தங்கம் வென்றது குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. கால்நடை உற்பத்தியை அதிகரிக்கவும் அவற்றை பாதுகாக்கும் வகையிலும் மத்திய அரசு தேசிய கோமாரி நோய் தடுப்பூசி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பண்டைய காலத்தில் இருந்தே மனிதனின் உழைப்புக்கும் வேளாண்மைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் கால்நடைகள் உறுதுணையாக இருந்ததால் கால்நடைகளை செல்வமாகவே கருதப்பட்டது. ஆகவேதான் கால்நடைகளின் உற்பத்தியை அதிகரிக்கவும் அதனை பேணி காக்கவும் மத்திய மாநில அரசுகள் தேசிய கால்நடை இயக்கம், கால்நடை காப்பீடு திட்டம், கால்நடை மருத்துவ சேவை திட்டம், தீவன மேம்பாடு, மானிய திட்டங்களின் கால்நடை வளர்ப்பு, தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் என பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கால்நடைகளின் இழப்பை தடுப்பதற்காக தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் கோமாரி நோய் தடுப்பூசியின் 9வது சுற்று திட்டத்தை ஆற்காடு ஒன்றியத்திற்குட்பட்ட ஒயலை கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடும் பணியை தொடங்கி வைத்தார். மேலும் மாவட்டத்தில் 190,000 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கால்நடை பராமரிப்பு துறையின் உதவி இயக்குனர் திருநாவுக்கரசு தெரிவிக்கிறார்.
3: கோமாரி நோய் என்பது ஒரு வைரஸ் நோய், அதிகம் பரவக்கூடியது. இந்த நோயினால் பாதிக்கப்படும் கால்நடைகள் அதிக காய்ச்சல், வாய் மற்றும் மடி கால்களில் புண்கள் ஏற்பட்டு தீவனம் எடுக்காமலும் மிகவும் சோர்வடைந்து அதிக உற்பத்தி திறனில் பாதிப்படைந்து கால்நடைகள் பின்னர் கருத்தரித்தல் போன்ற விஷயங்களில் தாமதம் படுவதால் கால்நடை வளர்ப்போருக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. இதை தடுக்கும் பொருட்டு நோய் தடுப்பூசி வருடத்திற்கு 2 முறை கால்நடைகளுக்கு போடப்படுகின்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 190,000 கால்நடைகளுக்கு இந்த ஆண்டு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இன்றைய தினம் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் கோமாரி நோய் தடுப்பூசி போட வரும் எங்களுடைய துறை ஊழியர்களிடம் அவர்களுடைய ஆதார் எண் மற்றும் மொபைல் நம்பரை கொடுத்து அதன் மூலம் ஒரு ஓடிபி ஒன்று பெறப்பட்டு அதை எங்கள் ஊழியரிடம் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விவரங்களை பாரத் பசுதான் என்ற செயலியில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டியுள்ளது. 100% அவர்கள் கால்நடைகளுக்கு இந்த கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக்கொண்டு பொருளாதார இழப்பிலிருந்து அவர்கள் தப்பிக்குமாறும் அவர்கள் கால்நடைகள் நோயிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுமாறும் துறையின் சார்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம்.
2: அதேபோல் கோமாரி தடுப்பூசி போடுவதால் கால்நடைகளின் இறப்பு இல்லை என திருமால் தெரிவிக்கிறார்.
4: வந்து வாய் கோமாரி, கால் கோமாரி அதெல்லாம் வரும், புழு வைக்கும், மாடுலாம் நிறைய இருந்துடும். இப்போ வந்து 6 மாசத்துக்கு ஒரு முறை கோமாரி தடுப்பூசி போட்டிருக்காங்க. அதனால எந்த பாதிப்பு இல்லை, பால் உற்பத்தியும் அதிகமா இருக்குது. மாடும் இறக்கல. கேம்ப்பு 6 மாசத்துக்கு ஒரு முறை நடத்துறதுனால மாட்டுக்கு வந்து பூச்சி மருந்து மற்ற நோய்களுக்கு எல்லா மருந்தும் தராங்க. அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
1: மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் மூலம் ஆசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியின்

0: தனிநபர் பிரிவில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹர்ஷித் முதல் முறையாக தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
1: நாட்டின் கடைக்கோடியில் இருந்தும் சர்வதேச தரத்திலான விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் மத்திய அரசு கேலோ இந்தியா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கிராமப் பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த தாமோதரன் மணிமேகலை தம்பதியின் மகன் ஹர்ஷித் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் கடந்த 2 வருடங்களாக பயிற்சி பெற்று வருகிறார். தேசிய அளவிலான போட்டிகளில் தொடர்ச்சியாக பதக்கங்களை குவித்து வரும் ஹர்ஷித் சீனாவில் நடைபெற்ற ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். இதில் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கமும் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்று வீரர் ஹர்ஷித் சாதனை படைத்துள்ளார். இந்திய ஜிம்னாஸ்டிக் வரலாற்றில் ஆசிய சாம்பியன்ஷிப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சாதனை படைத்த பின்னர் சேலம் திரும்பிய ஹர்ஷித்துக்கு பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் என்பதே தனது இலக்கு என்கிறார் தங்க மகன் ஹர்ஷித்.
2: சைனால ஏசியன் சாம்பியன்ஷிப் போனேன், அதுலயும் வால்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணேன், அப்புறம் டீம் தேர்ட், அதுக்கப்புறம் ஹைவர்ல 6th ஃபினிஷ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேஷனல் ஆந்தம் கேட்க போது இந்தியாவோட ஃபிளாக் மேல போறப்ப ரொம்ப ப்ரவுட் ஃபீலிங் ஆச்சு, ரொம்ப ஹாப்பினஸ்ஸா இருந்துச்சு. அடுத்த டார்கெட் வந்து நான் ஏசியன் கேம்ஸ், காமன்வெல்த், அதுக்கப்புறம் ஒலிம்பிக் வரையும் நான் போகணும். அதுக்கு 6 hours நான் டெய்லியும் ட்ரைனிங் எடுக்கிறேன். அதுக்கு சப்போர்ட்டாக இன் சார் ஒரு ஃபாரின் கோச் வருவார், ராய் சார் எனக்கு சப்போர்ட்டாக எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு, அப்புறம் அனில் சார், டாக்டர் யூகே மிஸ்ரா சார் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே ஹாஸ்டலில் உத்தரப்பிரதேசில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கோல்டு வாங்க ஒலிம்பிக்கில்.
1: மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் ஹர்ஷித் பயிற்சி பெறுவது பதக்கம் வெல்ல வாய்ப்பாக இருந்தது என்றும், ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்லும் அளவிற்கு அரசு கூடுதல் உதவிகள் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கிறார் அவரது தாய் மணிமேகலை.
3: இது வந்து சின்ன வயசுல இருந்தே கனவு. அஸ் நான் வந்து பிரைமரி லெவல் ஜிம்னாஸ்டிக் ஸ்டூடெண்டா மட்டும் இருந்தேன் சேலம்ல குமார் மாஸ்டர் கிட்ட. ஸோ அதனோட தாக்கம் தான் வந்துட்டு என்னோட பையனை வந்து ஜிம்னாஸ்டிக் ஸ்போர்ட்ஸ்லயே கொண்டு போக விட்டது. ஸோ எங்களோட ஸ்டார்டிங் அவன் 4 வயசுலயே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்பவே வந்து எங்களோட டீம் வந்து ரொம்ப பெருசா இருந்தது, ஒலிம்பிக்ல கோல்டு அடிக்கணும் அப்படின்றதுக்கு. அதுக்கான சின்ன மைண்ட் கல்லா தான் இன்னைக்கு ஏசியன் சாம்பியன்ஷிப்ல ஹிஸ்டரி கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதே பார்த்துல கவர்மெண்ட் சப்போர்ட்ல நாங்க வந்துட்டு ஒலிம்பிக்கும் வந்துட்டு வின் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கிறோம்.
0: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணியில் விருப்பம் உள்ள தன்னார்வலர்கள் பங்கேற்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள்.
4: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிராம அளவில் காரிப் பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணி தற்போது தொடங்கப்பட உள்ளது. இப்பணியில் வேளாண்மை துறை, தோட்டக்கலை துறை, வேளாண் வணிகம், அட்மா திட்டம், பயிர் அறுவடை பரிசோதனை பணியாளர்கள் இணைந்து பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணியானது தங்களிடம் உள்ள ஆண்ட்ராய்டு செல்போனில் கிராப் சர்வே செயலி பதிவிறக்கம் செய்து விளைநிலங்களில் நிர்வகித்து பணி மேற்கொள்கிறார்கள். இந்த சர்வே மூலம் நில அமைவிடம், அதன் புகைப்படம் துல்லியமாக பதிவேற்றம் செய்யப்படுவதால் வேளாண்மை துறை சார்ந்த திட்டங்கள் அமல்படுத்துவதிலும், குறிப்பிட்ட நிலப்புலன்களில் உள்ள விவசாயிகள் எண், பயிர் சாகுபடி செய்கின்றன என்பதை துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும். வறட்சி, வெள்ளம் போன்ற இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் பயிர் பாதிப்புகளை துல்லியமாக கணக்கீடு செய்வதற்கும், பயிர் கடன் வழங்குவதிலும் எந்தெந்த பகுதியில் தகுதியானவை என்பதும் அறிவதற்கும் உதவும். மேலும் நிலப்புலன்களில் வரையறைக்கு ஏற்ப உரம், பூச்சி மருந்து எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிவுறுத்த முடியும். ஆகையால் மின்னணு பயிர் கணக்கீட்டு பணியானது வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைக்கும் விவசாயிகளுக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இப்பணியினை மேற்கொள்வதற்கு கிராமங்களில் உள்ள ஆண்ட்ராய்டு செல்போன் வைத்திருக்கும் படித்த இளைஞர்கள், படித்த பெண்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உழவன் செயலியில் உள்ள தன்னார்வ பயிர் கணக்கெடுப்பாளர் பதிவு பகுதியில் சென்று தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே ஆர்வமுள்ள தன்னார்வலர்கள் தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என நாகை மாவட்ட ஆட்சியர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
0: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு புதிய உச்சத்தை அடைந்துள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு பயிர் சேதத்தால் ஏற்படும் இழப்பீட்டை ஈடு செய்யும் வகையில் பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் துறையின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு 1 வாரத்திற்குள் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் அதற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: திரைகானம் கேட்கலாம். முதலில் பிகில் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான், சாஷா திரிபதி பாடியிருக்கும் பாடல்.

சார்லி சாப்ளின் 2 திரைப்படத்திற்காக செந்தில் ராஜலட்சுமி பாடியிருக்கும் பாடல்.

0: ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: நேரம் 8:35, ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் திரைப்படத்திற்காக அனிருத் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 11:38. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. இப்போது நாம் கேட்கவிருப்பது திரைகானம். முதலில் அபூர்வராகுங்கள் படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

மமகமதகதரிதஜம் சசபாமதகரிசரீ தகதிமிததிகிட்டுதுகா ததிம்ததகதினதேஜம் தரிதசனிபரிசரீகமதனகுபமகம

0: ஜதனி தகிட ஜந்ததாம்
1: தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக்கிறதும் தரிக

0: இல்லைன்னு. என்னப்பா கணக்கு வந்ததா
1: சாமி? ஒரு பிரிவு சிக்கலையே சாமி.
2: இங்க பந்தோட்டா வேடி எடுத்து துப்பாக்கி குண்டெடுத்து வாராண்ட வாராண்டு.
0: இப்ப கணக்கு வந்ததா
1: சாமி? இப்ப கணக்கு வந்த மாதிரி இருக்குது சாமி.
0: என்ன நினைச்சா சொல்லுவாங்களாம்
1: சாமி? மேட்டுக்காட்டுல கிணறு வெட்டினா தண்ணி வருமானு கேட்டேன்.
2: அடேய்!

இரவின் மடியில் நிகழ்ச்சிகள் இதுவரை உன்னால் முடியும் தம்பி, ஏர்முனை ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம்.

செய்வதற்கும் நாள் சொல்லுவார், எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார். கல்யாணம் செய்வதற்கும் நாள் சொல்லுவார், எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார்.

பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான். அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான் எடுத்தான் முடித்தான். பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான். அந்த பட்டயத்தில்

0: கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா, கண்ணார பார்த்து பார்த்து கவிதை எழுதவா, கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா.
1: சொல்லிரா

நீங்க அம்புட்டு கிட்டீங்களா ஆட்டு குட்டிகளா நீங்க மாட்டி கிட்டீங்களா இம்புட்டு குட்டிகளா நீங்க அம்புட்டு கிட்டீங்களா தத்தோ தகதிக்கு தித்தோ திகதோ திகதிக்கு தத்தோ தகதோ தகதிக்கு இம்பட்டி.

ஒலித்தது எஸ்.சி. கிருஷ்ணன், எல்.ஆர். அஞ்சலி, மனோரமா ஆகிய குரல்கள். இனி ஒலிக்க இருப்பது கே.ஜே. ஜெசுதாஸின் குரல்.

இதுவரை உனக்காக நான் என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து ரோஜாவின் ராஜா பட பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. குரல்கள் பி. சுசீலா குழுவினர்.

0: கண்டதும் பூமியில் கேலியடா ஓடிக்கொண்டே இருப்பேன். இந்த உலகம் சுழல்வது நிற்கும் வரை நான் ஓடிக்கொண்டே இருப்பேன்.
1: இதுவரை ரோஜாவின் ராஜா படப்பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். இனி பாலூட்டி வளர்த்த கீழே படப்பாடல்கள் ஒலிக்க இருக்கும். இந்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

நான் கொஞ்சட்டும் அந்தி வரை நீயும் வந்தால் வேறென்ன நான் சொல்லட்டும் வாடி அம்மா

உள்ளுகின்ற மாடுகளும் மாலை வந்தால் வீடு வந்து சேரும். நல்ல பண்பு கட்ட மானிடனும் பக்குவமாய் மாறுகின்ற வேலை வந்தால் வாழ்வு வந்து கூடும். நல்ல வேலை வந்தால்

0: to a developed and self-reliant India. In Jammu and Kashmir, the first batch of pilgrims for the Sri Amarnath Ji Yatra yesterday reached the twin base camps at Nanwan in the Pahalgam area of Anantnag district and Baltal in Gandharbal district under tight security. The 57-day pilgrimage to the Holy Cave Shrine was formally flagged off from Jammu in the early hours by Lieutenant Governor Manoj Sinha. The Yatra will officially begin today and is scheduled to culminate on August 28th. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10 பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது
2: பொங்கும் மங்களம். திருத்தணி CS வெங்கடேஷ் குலு அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். KS திருநாவுக்கரசு அவர்கள் தவில். முதலில் வந்தே நிசமகம், ஹம்சத்வனி ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், ஆதிதாளம்.

0: Women's T20 World Cup hosts England defeated South Africa by 40 runs in the second semi-final at the Kennington Oval in London to set up a title clash with Australia. And that is the end of this news bulletin.
1: நேரம் 5:10. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த அலைவரிசையில் இனி ஒலிக்க இருப்பது புலரும் பொழுது.

பண்பலை 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல் எம் கே தியாகராஜ பாகவதர் படம் திருநீலகண்டர்.

நேரம் இப்பொழுது 5:29. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் உன்னிகிருஷ்ணன் குழுவினர். படம் ஆழ்வார்.